0: busted on the corner and shook my shit. Now I'm finna give y'all another hit.
1: And I just put my drink down.
2: Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm. Mm-mm.